0: நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் வானொலி சார்பாக என் இதயம் கனிந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று திருமண நாள் காணும் தம்பதியர்கள் அனைவருக்கும் எங்கள் நிலையம் சார்பாக என் உளமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சி முந்தைய நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக ஒரு சீரியஸ் நிகழ்ச்சிகளாக வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நிலையத்திற்கு வந்ததற்காக நண்பர் பாரதி அவர்கள். வணக்கம் பாரதி.
1: வணக்கம் சங்கர்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சங்கர், நீங்கள் தெரியுங்க.
0: நல்லா இருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தது வந்து எண்ணெய் செதுக்கி ஏழு நாட்கள்னு ஒரு தொடர் நிகழ்ச்சியாக வரும்னு முந்தைய நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். அதில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஒரு பிரமுகர், அதில் வந்து அந்த எண்ணெய் செதுக்கி ஏழு நாட்கள்ங்கிறது என்னென்னா எவ்வளோ பெரிய சாதனையாக இருந்தாலும் அது முதல் அடியில் தான் எடுத்து துவங்குது. அப்போ எப்பேற்பட்ட சாதனையாளர்களும் ஒரே இரவில் ஒன்றும் பெரிய மனிதர்களாகிறது இல்லை, சாதனையாளர்களாகிறது இல்லை. அவர்கள் சந்தித்த துக்கம், துயரம், பாடம், படிப்பினை, வெற்றி, அதிலிருந்து கற்றுக்கிட்ட பாடம், இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஏழு நாட்களில் அவங்க சுருக்கி கொடுக்கணும். ஒவ்வொரு நாள்லேயும் அவங்க கற்றுக்கிட்ட பாடம் என்ன, அது மாதிரி அவங்க வாழ்க்கையை செதுக்கி, அதான் சரியான தலைப்பு, மாற்றிய அல்லது
1: செதுக்கிய,
0: ஆமாம், அந்த மாதிரியான நாட்களை ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களாக பல துறைகளில், மருத்துவராக இருக்கலாம், விண்வெளி வீரராக இருக்கலாம், விளையாட்டு வீரராக இருக்கலாம், சினிமா துறையில் இருக்கலாம், ஓவியராக இருக்கலாம், கவிஞர், எழுத்தாளர், இந்த மாதிரி எல்லா துறைகளிலிருந்தும் அவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க. இது வந்து விகடனில் தொடராக வந்துருந்துச்சு. அது ஒரு நூல் வடிவில் வந்ததுனால அதோடைய சுருக்கம், அதோடைய சாரத்தை நம்ம வந்து உரையாடல் மூலமாக நம்ம ஃபோரிபி நேர்களுக்கு வழங்குறோம். அந்த மாதிரி இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு பிரமுகர் வரப்போகிறாரு. அவரை பற்றி ஒரு பாடலுக்கு அப்புறமா அவங்க அறிமுகத்தை கேட்போமா?
1: கண்டிப்பாக சங்கர்.
0: சரி, ஒரு நல்ல இனிமையான பாடலை தொடங்கி இந்த பாடலுக்கு அப்புறமா இந்த வாரம் நம்ம கேட்க போகிற அந்த ஒரு பிரமுகர் அவருடைய ஏழு நாட்களில் அவரை செதுக்கிய ஏழு நாட்களை நம்ம கேட்போம்.

0: நல்ல இனிமையான பாடல் ஒன்று கேட்டோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற அந்த எண்ணெய் செதுக்கி ஏழு நாட்களில் நம்ம சந்திக்க போகிற பிரபலம் யார்?
1: நிலவு தமிழன், அதாவது நிலவு தமிழன் சொல்லக்கூடிய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், விஞ்ஞானி அவர்கள், அவர்களை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். அதாவது இந்திய விண்வெளி விஞ்ஞான வீரியத்தை வந்து அந்த சுளிர் சூரியனாக உலகுக்கு காமிச்ச அந்த சந்திராயன் நாயகன் அவர், அந்த நிலவுக்கு அனுப்பிச்ச சந்திராயன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக சில அது வந்து தான், அது வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு வந்து இவரை பற்றி
0: தெரிய வந்தது. அந்த துறை சார்ந்தும் நம்மளுக்கு தெரிய வந்தது.
1: ஆமாம், அதோடைய திட்ட இயக்குனர் இவர் தான், சந்திராயனோட திட்ட இயக்குனராக இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி விஞ்ஞானின்னு கூட சொல்லலாம் இவர். அந்த அவருடைய மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய தன்னை செதுக்கிய அந்த ஏழு நாட்கள் என்ன அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறார். நம்ம முதல் நாள் கேட்போம். முதல் நாள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்து அவருடைய நடையிலே நான் சொல்கிறேன், அதாவது சின்ன வயசில் தினம் ராத்திரி அம்மா எங்களுக்கு வந்து கதை சொல்லுவாங்க. அப்படி ஒரு ராத்திரி வந்து வாலியோடைய கதையை வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, வாலி வந்து ரொம்ப பலசாலி, அவனோட யார் நேருக்கு நேர் போட்டியிட்டாலும் அவங்க பலத்தில் வந்து பாதி வந்து வாலிக்கு வந்துடும், அதனால் யாராலையுமே வந்து வாலியை வந்து தோற்கடிக்கவே முடியாது, நாமளும் வந்து வாலி மாதிரி தான், நமக்கு எதிரே இருக்கவங்களுடைய பலத்தை பாதியை நம்மளால் கவர்ந்துக்க முடியும் அப்படின்ட்டு வந்து அவங்க அம்மா கதை சொல்லியிருக்காங்க. தினமும் இரவு எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து பெற்றோர்கள் கதை சொல்கிற மாதிரி இவங்க அந்த வாலி கதையை சொல்லியிருக்காங்க. வாலியை வந்து யாராலையுமே தோற்கடிக்க முடியாது, ஏன்னா வந்து எதிர்த்து சண்டையிடுறவங்களுடைய பலத்தை வந்து பாதி பலத்தை அவர் அபகரிச்சுப்பார், அதனால் வந்து எதிரிகள் வந்து இலகுவாக தோற்றுருவாங்க அப்படின்னு மட்டும் சொல்லாமல் வந்து நம்மளும் வாலி மாதிரி தான், நம்மளும் வந்து நம்மளுடைய எதிராளிகளுடைய பலத்தை வந்து நம்ம பாதி அபகரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க இவங்க அம்மா. இதை கேட்குற குழந்தைங்களுக்கெல்லாம் அது எப்படிமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதே மாதிரி தான் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கும் வந்து கேள்வி வந்திருக்கு, அது எப்படிம்மா அப்படின்ட்டு வந்து நாங்கள்லாம் கேட்டோம். கூட இருந்த குழந்தைகள்லாம் கேட்டதுக்கு வந்து அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்களாம், உலகத்தில் வந்து எல்லா மனிதர்கள்கிட்டையும் வந்து எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள், அதாவது நல்ல பழக்கங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு கெட்ட விஷயங்கள், கெட்ட பழக்கமும் குறிப்பிட்ட அளவு இருக்கும். அவங்களுடைய பலம் நல்ல பழக்கங்கள் தான், மீதியெல்லாம் வந்து அவங்களுடைய பலவீனம், அதாவது அந்த கெட்ட பழக்கங்கள். நாம் பழகிறவங்க கிட்டே இருக்கக்கூடிய பலத்தை, அதாவது அந்த நல்ல பழக்கங்களை நம்ம கவரணும்னா அவங்களுடைய நல்ல பழக்கங்களை கற்றுக்கிட்டு அதை நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பிக்கணும்.
0: சரிதான்,
1: அப்போ நம்மளும் வாலி தானே, அப்படி பண்ணால் நம்மளும் வாலி மாதிரி தானே ஆகிடுவோம். அதாவது ஒருத்தவங்கிட்ட நீங்கள் பழகிறவங்ககிட்ட நல்லது கெட்டது இரண்டுமே இருக்கும், அவங்களுடைய நல்ல பழக்கங்களை நீங்களும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வந்து நீங்களும் வந்து வாலி மாதிரி
0: பலத்தை நம்மளும் எடுத்துக்கிற மாதிரி
1: தான், நம்மளோட பலத்தையும் நம்மளும் எடுத்துக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் எல்லாருமே வாலி மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி சரி, கதை முடிஞ்சிருச்சு, எல்லாம் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். எல்லாம் தூங்குங்க, காலைல எழுந்துக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் வந்து மயில்சாமி அண்ணாதுரை வந்து அவர் சொல்கிறாரு, சரி சரி தூங்குங்கன்னு என்னங்க அம்மா சொன்னாங்க, ஆனால் நான் அப்போ தான் முழிச்சிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் அப்போ தான் முழிச்சிக்கிட்டேன். இந்த அந்த அவங்க அம்மா சொன்ன அந்த விஷயம் வந்து மறுநாள் காலையில் எழுந்த உடனே வந்து என்னை வந்து நான் ஒரு வாலியாகவே நினச்சிக்கிட்டேன். கண்ணு முன்னாடி வந்து அப்பா உடனே அவருடைய பலன்கள்லாம் பட்டியல் போட்டேன். முதல்ல காலைல ஏந்தோடனே எங்கள் அப்பாவை போய் பார்த்தேன். அப்பா கிட்டே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, கெட்ட விஷயங்கள் என்ன, உடனே நான் ஒரு பட்டியல் போட்டேன். அவர் வந்து விடாமுயற்சி, உழைப்பு, பொய் சொல்ல மாட்டார், அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குது. கெட்ட விஷயங்கள்னு பார்த்தா வந்து அவர் பீடி பிடிக்கிறது, அப்புறம் வந்து சில நேரங்களில் வந்து சில நண்பர்களோடு சேர்ந்துட்டு ஊர் சுற்று அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவார், அதெல்லாம் வந்து கெட்ட விஷயங்களாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ வந்து அவருடைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து நம்மளும் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்ட்டு வந்து கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். இந்த பீடி, சிகரெட்டு அதெல்லாம் வந்து பழகவே கூடாதுன்னு வந்து அப்போவே நான் வந்து முடிவெடுத்தேன். இப்போ வரைக்கும் நான் சந்திக்கிற ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் வந்து வாலி பாலிசியை தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வந்து மயில்சாமி அண்ணாதுரை வந்து சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா அன்னைக்கு இரவு சொன்ன அந்த கதை வந்து இன்றளவும் வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு வந்து அவர் சொல்றாரு. அவரை செதுக்கிய ஏழு நாட்கள்ல முதல் நாள்ல இந்த
0: சின்ன குழந்தையா இருக்கும் போது சொன்ன கதை.
1: ஆமா,
0: சரி சரி தூங்குங்கன்னு சொல்லும் போது அப்போதுதான் விழித்துக் கொண்டேன் அப்படிங்கறதுல இருந்து தொடங்கி அடுத்த நாள்ல இருந்தே அதை முயற்சி பண்றாரு.
1: ஆமா,
0: சந்திக்கிற நபர்கள்ட்ட இருந்து நல்லதை, அவங்க பலத்தை நம்ம எடுத்துக்கிறது, அதாவது நல்ல பழக்கத்தை எடுத்துக்கிறது.
1: அதாவது அந்த வாலி வந்து பலத்தை எடுத்துக்கிறாரு அப்படிங்கறத வந்து அவங்க அம்மா எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க,
0: நல்லதை எடுத்துக்கலாம்
1: அப்படின்னு.
0: அது யதார்த்தமா இருக்கு.
1: ஆமா, யதார்த்தமான ஒரு விஷயம் இல்லையா. அதை வந்து தன்னை பாதித்த ஒரு அந்த ஏழு நாட்கள்ல வந்து தன்னை செதுக்கிய ஏழு நாட்கள்ல முதல் நாள்
0: சொல்றாரு.
1: இரண்டாவது நாள் வந்து என்ன சொல்றாரு பார்ப்போம். அதாவது வந்து எங்கள் அப்பா மயில்சாமி, அதாவது மயில்சாமி அண்ணாதுரை அவர் தந்தை அப்பாவோடைய பேர், எங்கள் அப்பா மயில்சாமிக்கு வந்து திராவிட கட்சிகள் மேலே வந்து அலாதி பிரியம், முக்கியமாக வந்து பேரறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணாதுரை மேலே இருந்த மரியாதையினால் தான் தனக்கு பேரே வந்து அவர் அண்ணாதுரைன்னு வச்சிருக்காரு. அண்ணாவுடைய பேர் அந்த அந்த மதிப்பு
0: அண்ணாதுரையுடைய பேர் தான் மகனுக்கு
1: வச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து அவர் சொல்கிறாரு. அடிக்கடி என்னை வந்து கட்சி கூட்டங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ திராவிட முன்னேற்ற கழக கட்சி கூட்டங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து என்னை கூட்டிகிட்டு போவார். ஒரு வாட்டி ஒரு மீட்டிங்கில் ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து பேச வேண்டிய பேச்சாளர் வந்து வரலை அந்த பொதுக்கூட்டத்துக்கு. உடனே ஒரு பேச்சாளர் வரலன்னு அந்த கூட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சலசலுக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அப்போ வந்து இத்தனை பேர் அங்கே அந்த ஒருத்தருக்காக ஏன் காத்திருக்காங்க, ஏன்னா அவர் தான் தலைவர், எல்லாருக்கும் எல்லாருக்குமே பேச தெரியும், ஆனால் அவருக்கு தான் நல்லா பேச தெரியும் அப்படின்னு காத்திருக்கோன்ட்டு வந்து நாமளும் அப்படி நாலு பேர் இருக்கிற இடத்துல தனிச்சு தெரியணும் அப்படின்ட்டு வந்து அவங்க அப்பா, இவர் வந்து அவங்க அப்பாகிட்ட கேட்குறாரு
0: சொல்லியிருக்காரு,
1: ஆ ஏன் எல்லாம் இப்படி சலசலப்பாக இருக்காங்க, யாரோ ஒருத்தர் வந்து பேச வேண்டியதானே அப்படின்னதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாராம், அப்படி கிடையாதுப்பா, இத்தனை பேர் அங்கே இருந்தாலும் ஒருத்தர் தான் தலைவர், அவருக்கு தான் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம், அவருக்கு தான் என்ன பேசணும் எப்படி பேசணும்னு அவருக்கு தான் தெரியும்,
0: எல்லாருக்குமே பேச தெரியும் ஆனால் அவருக்கு தான் நல்லா பேச தெரியும், அவருக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம்
1: அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாராம். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஒரு இடத்துல வந்து தனித்து நம்மளால் இருக்கவும் முடியும் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி உன் வகுப்பில் ஒரே ஒருத்தன் முதல் ரேங்க் வாங்குறான், எல்லாரும் படிக்கிறாங்க அதே பாடத்தை தான் அவனும் படிக்கிறான், ஆனால் எல்லாரும் முதல் ரேங்க் வாங்குறது இல்லை, ஆனால் அந்த ஒருத்தன் தான் முதல் ரேங்க் வாங்குறான். அப்போ அந்த பையன் ஏதோ ஒரு விஷயம் வித்தியாசமாக செஞ்சு உங்கள் மற்றவங்கள விட ஒரு வித்தியாசமாக செய்கிறான், அது என்ன எப்படின்னு கண்டுபிடிச்சி அதை தாண்டி நீயும் பண்ணணும், அதை வந்து ஒரே நாளில் உன்னால் பண்ண முடியாது, ஆனால் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணால் ஒரு நாள் நிச்சயம் உன்னாலே அந்த மாதிரி சாதிக்க முடியும்ட்டு வந்து அவங்க அப்பா வந்து இந்த விஷயத்த வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து உட்காந்து சொல்லிட்டுனா அண்ணா அந்த தலைவர் வர்றதுக்கு உண்டான அந்த கேப்பில்
0: அவங்க அப்பா மிகச்சிறந்த உரையாற்றி
1: இருக்காரு.
0: என்ன செய்யணுங்கிறத மட்டும் சொல்லல, அது எப்படி செய்யணுங்கிறதே சொல்றாரு. ஒரே நாள்ல செய்ய முடியாது, ஒவ்வொரு நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா செய்யும்,
1: கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும் அப்படின்ட்டு வந்து அவங்க அப்பா வந்து இவருக்கு வந்து
0: நம்மளை விட நல்லா செய்யற ஒருத்தர் அவர் என்ன செய்யறாருன்றத தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நீ செய்ய முயற்சி பண்ண,
1: கரெக்ட் அது சொல்லியிருக்காரு. இப்போ மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்திராயன் செயற்கைக்கோளை வந்து ஒரே மூச்சில் வந்து நிலவுக்கு கொண்டு செல்றது, இப்போ இதை வந்து அவர் பொருத்தி பார்க்குறாரு, இப்போ எப்படி அதை வந்து சந்திராயனில் வந்து இதை கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு. இப்போ சந்திராயன் அந்த செயற்கைக்கோளை வந்து ஒரே நாளில் ஒரே மூச்சில் வந்து நிலவுக்கு கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. எதுக்கு ஒரே அட்டம்ப்டில் வந்து சந்திராயனை நிலவுக்கு வந்து நோக்கி செலுத்தணும், முதல்ல அதை வந்து பூமிக்கு வெளியே நிலைநிறுத்துவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உயரத்தை அதிகரிப்போம், நிலவுக்கு பக்கத்தில் போனதும் சின்ன ராக்கெட்டை நிலவில் தரையிறக்க செய்வோம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அக்டோபர் 22ஆம் தேதி ஏவப்பட்ட சந்திராயன் நவம்பர் 14ஆம் தேதி தான் நிலவையே நெருங்கிச்சு, குட்டி ராக்கெட் வந்து நிலவில் இந்திய கொடியை பதித்தது. அதுதான் வந்து உண்மையிலேயே வந்து எங்கள் அப்பா அன்னைக்கு சொன்ன விஷயத்தை தான் வந்து நான் அன்றைக்கி பண்ணியிருக்கேன்.
0: பெரிய விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக
1: பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அவர் பண்ணியிருக்காரு. இது வந்து இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்போ நான் சந்திராயன் பேசுறதுனால நான் சொல்கிறேன், இப்போ அமெரிக்காலாம் அந்த காலத்தில் வந்து அமெரிக்கா வந்து நிலவுக்கு அப்போவே மனிதர்களை அமைச்சிருக்காங்க, அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து அவங்களாம் என்ன மாதிரியான அப்ரோச் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூமியிலேருந்து நேராக நிலவுக்கு போகும் ஒரு செயற்கைக்கோள் ஒரு ராக்கெட், ஓகேங்களா. ஆனால் வந்து இந்தியா வந்து என்ன மாதிரியான ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, இப்படி நேராக போகிறப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எரிபொருள் நிறையா செலவாகும். செயற்கைக்கோள் செலுத்துறதுல இந்த மாதிரி விண்வெளி போகிறதுல முக்கியமான ஒரு சேலஞ்ச் ஒரு சவாலே வந்து எரிபொருள் தான். எப்படி எரிபொருளை இங்கேருந்து கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் எரிபொருள் தேவை. அதுதான் இப்போ செவ்வாய் கிரகத்துக்கு போனதுலேயும் அதில் அதுதான் பெரிய சேலஞ்சு. இந்த எரிபொருளை வந்து கம்மியாக எவ்வளோ கம்மியாக செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ ஆளோ அந்த அந்த திட்டம் வந்து வெற்றிகரமாக முடியும். அப்போ இந்தியா என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வந்து எதுக்கு நேராக சந்திராயனுக்கு போகணும், எதுக்கு இப்படி இப்படி தான் நேராக தான் போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு கல் எடுத்து நம்ம ஒரு கயிறில் கட்டிக்கிறோம்னு வச்சுங்களேன், ஒரு கருங்கல் ஏதோ ஒரு கல்லை கட்டிட்டு நம்ம தலையில் அப்படியே சுற்றுறோன்னு வச்சுங்க, அது அப்படியே ஒரு ஒரு சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கயிறை விட விட விட அந்த கல் சுற்றும், ஆனால் உங்ககிட்டருந்து கொஞ்சம் தூரமாக போய்கிட்டே இருக்கும். அது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், தமிழில் தெரியல எனக்கு. ஒரு கட்டத்தில் நீங்கள் அந்த கயிறை விட்டுட்டிங்கன்னா அந்த கல் வந்து தூரமாக போய் விடும். அதே பேட்டர்னை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இந்த சந்திராயனுக்கும் சரி அந்த இது செவ்வாய்க்கு போனது அந்த அந்த திட்ட மங்கள்யான் திட்டத்துலையும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செயற்கைக்குள்ள வந்து பூமியை சுத்த விட்டுட்டே இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பைரல் மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து அதை விட்டுருவாங்க அது விட்டோன்னு என்னாகும் அது கரெக்டாக அந்த அந்த ப்ரிசிஷன் அது அந்த நேரம் அந்த காலம் அந்த வேகம் எல்லாம் கரெக்டாக துல்லியமாக கணிச்சு ஒரு கட்டத்தில் அதை கட்டுப்பாட்டை விட்டுருவாங்க விட்டோன்னு அது என்னாகும் அதை நேராக போய் நேராக சந்திரன் இலக்கில் போய் அடைஞ்சிடும் சந்திரன் நிலவுகிட்ட போனோன்னு நிலவுடைய புவிவட்ட விசையில் வந்து சுத்த ஆரம்பிச்சிடும் இப்படி தான் வந்து சந்திராயன் பண்ணாங்க இதே மாதிரி தான் வந்து மங்கள்யானும் பண்ணாங்க மார்சியனும் அது வந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது இப்படிலாம் கூட பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து அவங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமாக வந்து பார்த்தாங்க இதுதான் இதெல்லாம் வந்து
0: எப்படி அந்த சிந்தனை வந்ததுங்கிறது இப்போ
1: தெரியுது பார்த்தீங்களா அதாவது நம்ம நேராக உடனே போகணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போகலாம் அப்படிங்கிறது உண்மையிலே எனக்கு அதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சந்திராயன் இவங்க பண்ணும்போது எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு
0: இன்னொன்னு குறிப்பிட்ட நாட்கள்ல வந்து நிலவு பூமிக்கு வந்து நெருக்கமா வரும் தூரம் ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த நாள்ல ஏவுகணை அனுப்ப முடியாம இருக்கும் வானிலை வேற சூழல்ல இருக்கும் அனுப்ப முடியாது அப்ப இன்னைக்கு அனுப்ப முடியுங்கிறப்ப அனுப்பிடுவோம் நிலவு கிட்ட வரப்போ நீங்க சொன்ன மாதிரி இலக்குக்கு போற பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான அதான் சொல்றேன் எவ்வளவு ஒரு சயின்ஸ் இதுக்கு
1: எவ்வளவு திட்டமிடுதல் எவ்வளவு துல்லியமா அதை வந்து அவங்க யோசிச்சிருப்பாங்க
0: அதுக்கு வேறு பார்த்தா ஒரு அரசியல் கூட்டத்துல அவங்க அப்பா சொன்ன இதுல இருக்கு
1: பண்ணிருக்காங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்
0: ஒரு வாழ்க்கையை மாற்றிய இரண்டாவது நாள்ங்கிறது
1: ஆமா
0: சொல்லக்கூடிய தகுதி உடைய நாள் தான் அது
1: ஆமா அவர் சொல்றாரு இந்த சந்திராயன் செயற்கைக்குள்ள வந்து ஒரே மூச்சில் நிலவு கொண்டு செல்றதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அதனால தான் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கொண்டு போகிற திட்டத்தை கொண்டு வந்தோம் இந்த திட்டம் வந்து ரொம்ப ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான திட்டம் இதுக்கப்புறம் தான் அந்த மங்கள்யானை கொண்டு இதே பேட்டர்னில் மங்கள்யானை பண்ணாங்க இல்லைன்னா வந்து செவ்வாய்க்குலாம் வந்து நம்மளால் இந்தியா வந்து விண்கலத்தை அனுப்பவே முடியாது ஏன்னா வந்து அது எங்கேயும் செவ்வாய்க்கிறகம் ரொம்ப தூரத்தில் இருக்கும் அதுக்கு எரிபொருள்லாம் கிடைக்க அந்த இதுவே நம்ம கிட்டே கிடையாது அப்படி இருந்தும் வந்து
0: யுக்தி தான்
1: யுக்தி அந்த யுக்தியை பயன்படுத்தி வந்து செவ்வாய் கிரகத்துக்கு அமைச்சது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்
0: அதோடைய வேறும் இதுல இருக்கு
1: இதுல இருக்கு
0: ரொம்ப மகிழ்ச்சி
1: அதாவது அந்த அவருடைய அவரை செதுக்கி அவரை பாதித்தது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஒரு இந்திய விண்வெளி துறையே
0: பாதித்தே அது பாதிச்சிருக்கு செவ்வாய்க்கும் பயன்படுத்திக்க முடியுது
1: ஆமா பயன்படுத்திருக்காங்க உண்மையிலேயே அது ரொம்ப ஒரு
0: திட்ட இயக்குநராக அவர் செய்தது மிகப்பெரிய சாதனை தான்
1: மிகப்பெரிய சாதனை நம்ம அதை வந்து இது பண்ண முடியாது சரி சங்கர் நம்ம அடுத்ததாக இன்னொரு பாடலை
0: கேட்டுட்டு அடுத்த நாட்கள் தொடருவோம்

0: நல்ல ஒரு இனிமையான பாடல் கேட்டோம். இப்போ அவருடைய முதல் இரண்டு நாட்களே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய. மூணாவது நாள் அவரை செதுக்கிய
1: அவர் மூணாவது நாள் என்ன சொல்றாருன்னா, அவர் சொன்ன மாதிரியே சொல்றேன்னா, அதாவது நான் வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்கணும், அரசாங்க உத்தியோகம் பார்க்கணும்னு அப்பா வந்து ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக தான் நான் இஸ்ரோவில் சேர்ந்தேன். இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் வந்து அப்பா வந்து அப்பாவுக்கு நான் அரசாங்க வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து சேர்ந்தேன். சேட்டிலைட்னா என்ன, அதாவது செயற்கைக்கோள்னா என்ன, எப்படி அது வேலை செய்யுங்கிறது கூட அப்போலாம் எனக்கு தெரியாது. அப்போது இந்த சேட்டிலைட்லாம் வந்து வெளிநாட்டிலிருந்து தான் விலக்கி வாங்கி அதை இயக்கும் வேலைகளை மட்டும்தான் வந்து இந்தியாவில் பண்ணிட்டு இருந்தாங்க. அத்தனை கோடிகள் கொடுத்து வாங்குற அந்த செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி அதனை இயக்கும் போது தான் என்னவெல்லாம் சிக்கல் வர வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதாவது பெரிய பெரிய சிக்கல்லாம் வந்தால் கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் கீழே இருந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா செயற்கைக்கோள் மேலே இருக்கும், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக வந்து இந்த மென்பொருள் மூலமாக ஒரு செயற்கைக்கோளை வந்து சிமுலேட்டர் மாதிரி தயாரிச்சு, சிமுலேட்டர்னா வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சின்ன மாதிரி தயாரிச்சு அதில் பயிற்சி எடுத்துக்கலாம்னு தோணுச்சு. அதாவது ஒரு அவ்வளோ காசு கொடுத்து ஒரு செயற்கைக்குள்ள வாங்கி அதை விண்ணில ஏவி அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் என்ன ஆகுன்னு தெரிஞ்சு
0: கத்துக்கிறதுக்கு
1: பதிலாக ஒரு சிமுலேட்டர் அதோட மாதிரி மாதிரி செஞ்சு அதை வச்சு கத்துக்கலாம்,
0: விமான ஓட்டு பண்ணுவாங்க.
1: ஆமா, அப்படின்னு வந்து அவருக்கு தோணுச்சான். அதை வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒரு அறிக்கை மாதிரி தயாரிச்சு நான் அதை கொடுத்தேன். அப்போதைய டைரக்டர் வந்து ப்ரொஃபஸர் ராவ், அவர் வந்து ரிப்போர்ட்டை படிச்சுட்டு குட், நீயே பண்ணுறதா இருந்தா உடனே ஆரம்பி அப்படின்னு சொன்னாரு. அப்படின்ட்டு வந்து அவர் சொல்றாரு, என்னை நம்பி 7,00,000 ரூபாய் வந்து சாங்ஷன் பண்ணாங்க அந்த காலத்திலேயே. அவங்களுக்கு என் ரிப்போர்ட் மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அந்த நம்பிக்கை ஏன் எனக்கு இருக்கக்கூடாது, அந்த அவங்களுக்கே அந்த நம்பிக்கை இருக்குது, ஏன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே நான் அவங்க அதை பண்ணுன்னு சொன்னோன்னே இவருக்கு டக்குன்னு பயம் வந்துருச்சான். சரி, நம்ம இந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஒரு மாதிரி ஒரு திட்டம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம், கொடுக்குறோம், நீ அதை பண்ணு, ஆலோசனை கொடுக்குறோம். அவர் வந்து திட்ட இயக்குனர் பார்த்துட்டு, அப்போ இருந்த இஸ்ரோவுடைய தலைவர் பார்த்துட்டு, இல்லை சரி ஓகே பண்ணு, நீயே பண்ணு அப்படின்னு சொல்லி 7,00,000 ரூபா சாங்ஷன் பண்ணுறாங்களா உடனே அப்படின்னு டக்குனு இவருக்கே ஒரு பதட்டம் வந்துருச்சு. சரி பரவாயில்ல, நம்ம மேலே அவங்களே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்றப்ப நமக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு உடனே வந்து வேலையை ஆரம்பித்தேன். ரொம்ப தடுமாறி முட்டி மோதி பல இரவுகளை வந்து கலக்கத்தோட கடந்து ஒரு வழியாக 4 வருஷம் கழித்து அந்த ஒரு மாதிரி சிமுலேஷனை வந்து நாங்கள் வந்து தயார் பண்ணோம். அந்த 4 வருஷம் அஸ்திவாரத்தில் தான் இத்தனை வருஷம் உயரமும் உறுதியாக இருந்துக்கிட்டு இருக்கு. சவாலை சந்திக்காமல் இருந்திருந்தால் சாதனைகள் நமக்கு சலாம் போடும் அப்படின்ட்டு, சவாலை சந்திக்க தயாராக இருந்தால் சாதனைகள் நமக்கு சலாம் போடும் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. அந்த தினம் அந்த அவருடைய அந்த தலைவர் வந்து சொன்னார்லையே ப்ரொஃபஸர் ராவ், அப்போது டைரக்டர் இயக்குனர், அவர் சொன்ன அந்த நாள் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு என்னுடைய வாழ்க்கையில் வந்து பாதித்த நாள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த நேரம் வந்து நான் அந்த சவாலை எடுத்துக்கிட்டு செஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அந்த மாதிரி பண்ணுற ஒரு விஷயமே கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றம் ஏற்பட்டது விண்வெளி ஆராய்ச்சியில் அப்படிங்கிறது.
0: முந்தன இது போல இது அவரோட துறையவே மாற்றி அமைத்தனால அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு திட்டத்துக்கும் இந்த மாதிரி சிமுலேஷன் செஞ்சுருப்பாங்க. அது அவங்களோட பல நன்மைகள், அதாவது பெரும் விபத்துகளை தவிர்த்து இங்கேயே பாடம் கற்றுக்கிட்டு திருத்தத்தை இங்கேயே செஞ்சிடலாம்.
1: கிட்டத்தட்ட அந்த சிமுலேஷன் பண்ணும்போது தான் இவங்களே செயற்கைக்குழுவும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்மளால சிமுலேஷனே பண்றோம், மாதிரி செயற்கைக்கோள் பண்றோம், சரி ஒரிஜினல் செயற்கைக்கோள் பண்ணிடுவோமேன்னு சொல்லி
0: வாங்குறதுக்கு பதிலாக
1: அடுத்ததுக்கு அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இது வந்து அவர் சொன்னதுல வந்து அவரை பாதித்த ஒரு தினம்னு சொல்றாரு, செதுக்கிய தினம் அப்படின்னு சொல்றாரு.
0: மூன்றாவது
1: தினம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம நான்காவது தினம் சொல்றாரு என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து திருப்பியும் சந்திராயன் அந்த திட்டத்தை பத்தி தான் சொல்றாரு. சந்திராயன் ப்ராஜெக்டை வந்து யாரிடம் ஒப்படைக்கலான்னு தினமும் ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு இன்டர்வியூ நடத்தினாராம் மாதவன் நாயர். அப்போ வந்து மாதவன் நாயர் தான் வந்து இயக்குனர், இஸ்ரோட இயக்குனர். சந்திராயன் ஒரு திட்டம் கொண்டு வரோம், நிலவுக்கு வந்து நம்ம வந்து விண்கலம் அனுப்பணும் அப்படின்னு உடனே வந்து யார் அதுக்கு திட்ட இயக்குனராக போடுறதுங்கிறதுல பெரிய ஒரு சவால் இருந்தது. அப்போ வந்து தினமும் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு நேர்காணல் எடுத்துக்கிட்டு இருக்காராம் அப்போது இருந்த மாதவன் நாயர் அவர்கள். அப்போ வந்து இன்சாட் செயற்கைக்கோள் அப்படி வந்து இன்சாட் செயற்கைக்கோள் சொல்லுவாங்க இந்தியன் சேட்டலைட்னு, அதாவது இந்த மழை சார்ந்த விஷயங்கள், வானிலை சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய செயற்கைக்கோள் இந்தியா வந்து அப்போ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த செயற்கைக்கோள்களுக்கு வந்து பொறுப்பாக இருந்தார் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். அப்போ வந்து மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை கூப்பிட்டுட்டு, உங்களை வந்து சந்திராயன் திட்டத்துக்கு வந்து மாற்றிட்டா இன்சாட் வேலைகள்லாம் வந்து ஸ்தம்பிச்சிடுமையா, அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ வந்து நான் உங்களை சந்திராயனுக்கு மாத்திரம்னா நீங்கள் இன்சாட் செயற்கைக்குள்ளெல்லாம் வந்து நீங்கள் ஏதாவது நிறுத்திடுவீங்களா, எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஏதோ கேட்டப்போ வந்து அதுக்கு வந்து அவர் சொன்னாராம், எனக்கு அடுத்து நிறைய பேர் என் வேலையை பார்க்குற அளவுக்கு தகுதியோடு இருக்காங்க, அந்தளவு எங்கள் டீமில் நான் தலைவர்களை உருவாக்கி தான் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு வந்து ஒரு வாக்கு ஒரு உறுதிமொழி மாதிரி கொடுத்துருக்காரு மாதவன் நாயர் அவர்களுக்கு. அந்த தருணம் தான் வந்து பல சீனியர்களை தாண்டி சந்திராயன் வாய்ப்பை வந்து என்னிடம் பெற்றுத்தந்தது அப்படிங்கிறாரு. அவர் அவர் என்ன சொன்னார்னா, என்னை தாண்டி பல தலைவர்களை நான் உருவாக்கி வச்சுருக்கேன் இன்சாட்டில், நீங்கள் பயப்பட தேவையில்ல, நான் இல்லைனாலும் இன்சாட் வந்து ரொம்ப வெற்றிகரமாக போய்கிட்டே இருக்கும், அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே தான் வந்து அந்த தருணம் தான் வந்து பல சீனியர்கள் அந்த நேரத்தில் இருந்தாங்களா, இவரோட அனுபவம் வாய்ந்தவர்கள்லாம் இருந்திருக்காங்க,
0: தாண்டி
1: இவருக்கு வந்து அவர் அந்த
0: என்ன அந்த ப்ராஜெக்ட்ல நீக்கிட்டீங்கன்னா அது போயிடும், ஏன்னா அதுக்கு முதுகலுமே
1: அப்படின்லாம்
0: இல்ல. அப்படி இல்லாம என்ன, அதுதான் ஒரு நல்ல தலைவனோட அடையாளம்னு சொல்லுவாங்க.
1: கரெக்ட்,
0: ஒரு செயல் அவன் இல்லைன்னா கூட இருப்பது போலவே நிகழணும்.
1: ஆமா,
0: லீடர் இஸ் ஹூ கேன் மேக் திங்ஸ் பாசிபிள் ஈவன் அட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஸ் ஹி இஸ் பிரசன்ட்.
1: ஆமா,
0: இருப்பது போலவே நடந்துட்டு இருக்கணும், இல்லங்கறதே தெரியக்கூடாது, அதுதான் நல்ல தலைவன். இவர் அதான் சொல்றாரு, நான் வந்து ஃபாலோயர்ஸ் தொண்டர்களை தயார் பண்ணல, தலைவர்களை தயார் பண்ணி வச்சிருக்கிறேன், அவங்க பாத்துக்குவாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு.
1: அதுதான் அவர் சொல்றாரு திருப்பி, நம்ம வேலையை பார்த்துக்க ஒருத்தன் வந்துட்டான்னு நம்ம நம்பினாதான் நம்ம அடுத்த வேலைக்கு போக முடியும், அடுத்த எல்லைக்கு நம்மளை வந்து போக முடியும். நம்ம செய்கிற வேலையை நம்மளை தவிர எவனும் செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு.
0: பார்வையது
1: அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவன் நம்மளை காலி செஞ்சிடுவான் அப்படி அவர் சொன்ன வார்த்தைகள் இது தான், அது அவன் நம்மளை காலி செஞ்சிடுவான், அவன் நம்ம இடத்த எடுத்துப்பான் அப்படின்னு நம்ம பயந்துக்கிட்டே இருந்தால் நாம் இருந்த இடத்துல தான் நம்ம தேங்கியிருப்போம். நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்குமான நூலிலை வித்தியாசம் தான் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் வந்து ஏற்படுத்தும் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு. அந்த தினம் வந்து அவருக்கு அந்த சந்திராயன் தினத்தில் அந்த அவர் அந்த மாதவன் நாயர் பதில் வந்து அந்த மாதவன் நாயர் இன்டர்வியூ பண்ணது நாள் வந்து மறக்க முடியாத நாள் அப்படிங்கிறாரு அவர் உண்மையிலேயே. அதில்
0: ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஆமாம்,
0: இப்போ அடுத்த நாட்கள் கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு சின்ன பாடல் கேட்டுட்டு நம்ம மேலும் தொடரலாம்.
1: கண்டிப்பாக சங்கரன்.

0: நல்ல ஒரு இனிமையான பாடல் கேட்டோம். இது வந்து திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய வாழ்க்கையை செதுக்கிய 7 நாட்கள் பார்த்துட்டு வரோம். பெரும்பாலும் சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையை மட்டும் செதுக்கியதாக இல்லை, விண்வெளி துறையை செதுக்கிய சம்பவங்களாகவே நிறையா வந்துட்டுருக்கு.
1: ஆமாம்.
0: இப்போது அடுத்த சம்பவம் எது?
1: அடுத்தது வந்து நம்ம 5வது தினம் தன்னை செதுக்கிய 5வது தினமாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்திராயனை பற்றி தான் அவர் சொல்கிறார். சந்திராயனை ஏவதற்கான ராக்கெட் வந்து தயார் நிலையில் இருக்குது, ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் ஒன்று இருக்குது. அதாவது அந்த ஏவப்பட்ட நேரம், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு சுற்றி போகும்ட்டு சுற்றுவட்டை பார்த்து, அந்த மாதிரி அக்டோபர் மாத இறுதி வரைக்கும் தான் வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து வானிலை வந்து சாதகமாக இருக்குமா. ஸ்ரீஹரிகோட்டாவில் தான் ஏவுதளம் அங்கே தான் இருக்குது. அக்டோபர் மாதம் இறுதி வரைக்கும் தான் அங்கே வானிலை சாதகமாக இருக்கும் ஏவுதளத்து ஏவுவதற்கு. ஆனால் நவம்பர் மாத துவக்கத்திலிருந்து, அதான் நவம்பர் மாத துவக்கத்திலேருந்து ரொம்ப சீற்றமான ஒரு வானிலை தான் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, நிலவு வந்து பூமிக்கு அருகில் வரும் நாள் வந்து நவம்பர் 8 தான் இருக்குது. நவம்பரோட 2வது வாரம் அந்த மாதிரி தான் வந்து பூமிக்கு கிட்ட வருது. அப்போ தான் வந்து சுலபமாக போய் நிலவை அடைய முடியும். அதனால் வந்து ராக்கெட்டை வந்து முதல் வாரம் ஏவுனா தான் அந்த டைமிங் கரெக்டாக வந்து சரி பண்ண முடியும். ஆனால் நவம்பர் முதல் வாரம் வானிலை சரியில்லை. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியாமல் நான் கையை பிசைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ எப்படி இதை சரி பண்ணுறது அப்படின்ட்டு அப்போ வந்து நான் சென்னை விமான நிலையத்தில் வந்து உட்காந்துட்டு இருந்தேன், விமானத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இதை பற்றி ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் வந்து நான் விமானங்கள் ரன்வேயில் வந்து இறங்குறத பார்த்தேன், விமானங்கள் வந்து அப்போ தரை இறங்குறத பார்த்தேன். அப்போ வந்து டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதாவது இந்த விமானங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரன்வேயில் வந்து வேகம் இழந்து தரையை தொட்டு வேகமாக போகிறத பார்த்துட்டு எனக்கு டக்குன்னு ஒரு தீக்குச்சி மாதிரி ஒரு ஐடியா, ஒரு யோசனை வந்துச்சுனாரு. சேர வேண்டிய இடம் வந்துட்டாலும் ரன்வே காலியாக இல்லாத சமயத்தில் விமானங்கள் வந்து வானத்தில் சும்மாவே வட்டமடித்துட்டே இருக்கும். அந்த ரன்வே கிளியரன்ஸ் கிரவுண்ட் ஏர் கண்ட்ரோல் கொடுத்தா தான் அது இறங்கும், அது வரைக்கும் அது வட்டமடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளும் ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது? இதே ஃபார்முலாவை ஏன் நம்ம சந்திராயனில் வந்து செயல்படுத்தக்கூடாது? வானிலை சாதகமாக இருக்கிற அக்டோபர் மாதமே நம்ம ஏவிடுவோம், ஏவிட்டு சந்திராயனை வந்து விண்வெளியிலே அது சுற்றிக்கிட்டு இருக்கட்டும். அந்த நவம்பர் நிலவு எப்போ கிட்ட வருதோ அப்போ வந்து நிலவு நெருக்கமாக வர அந்த நவம்பர் தினத்தில் வந்து அதை நிலவை நோக்கி செலுத்துவோம் அப்படின்ட்டு வந்து ஒரு யோசனை எனக்குள்ளே தோணுச்சு. சந்திராயனுக்கு வந்து பாதுகாப்பான லான்ச் வந்து இப்படி பண்ணால் தான் வந்து சாத்தியமாகும் அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணுச்சு. இது வந்து உண்மையிலேயே அந்த நாள் வந்து நல்லா மறக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு யோசனை எனக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல. எங்கே, எப்போது, யாரிடம் அல்லது எதிலிருந்து நம்ம வாழ்க்கை வந்து நமக்கான பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நமக்கே தெரியாது அப்படின்னு எனக்கே உணர்ந்த ஒரு நாள் அது.
0: சத்தியமான வார்த்தை.
1: அந்த வாழ்க்கை பாடம் வந்து நமக்கு
0: எங்கே இருந்து வரும், யாருக்கிட்ட இருந்து வரும், எப்போ தருணத்தில் வரும்னு சொல்ல முடியாது.
1: அந்த தத்துவத்தை நான் புரிஞ்சுக்கிட்ட நாள் அது அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறார். அந்த சந்திராயனுடைய திட்டத்தை பற்றி சொல்கிறாரு. இது வந்து அவருடைய வாழ்க்கையை செதுக்கிய, வாழ்க்கையில் மறக்க முடியாத 5வது தினமாக சொல்கிறாரு. அடுத்ததாக 6வது தினம் சொல்கிறார். 6வது தினமும் வந்து கிட்டத்தட்ட சந்திராயன் சார்ந்த ஒரு தினம் தான் சொல்கிறாரு. சந்திராயன் வந்து விண்ணில் பாய்ந்த நாள் அன்னைக்கு வந்து அவரால் வாழ்க்கையில் மறக்க முடியாதுங்கிறாரு. அன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அவரை எதிர்கொண்டோம் அப்படின்னாரு. அதாவது அந்த விண்வெளி போகிறதுக்கான கவுண்டவுன், போகிறதுக்கான செயற்கைக்கோள் ஏவுவதற்கான கவுண்டவுன் ஆரம்பமாயிடுச்சு, எண்ணிக்கை ஆரம்பமாயிடுச்சு, எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது, எல்லாமே ரெடியாக இருக்குது. 24 மணி நேரம் மட்டும்தான் இருக்குது. 24 மணி நேரத்தில் சந்திராயன் வந்து கிளம்ப போகுது அப்படின்னு திடீர்னு வந்து ராக்கெட்டில் வந்து ஒரு அந்த செயற்கைக்கோளில் வந்து ஒரு ஸ்பேர் யூனிட் ஒன்று வேலை செய்யலை, ஒரு ஒரு பகுதி வந்து வேலை செய்யலை. அதை சரி செய்தால் அடுத்த இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சது. எல்லா எலக்ட்ரானிக் வேலைகளையும் முடிஞ்ச பிறகு தான் ராக்கெட்டுக்கு வந்து எரிபொருளை நிரப்பணும். எல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் எரிபொருளை நிரப்புவோம். ஏன்னா டன் கணக்கில் எரிபொருளை நிரப்பிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சரி செய்கிறதுங்கிறது சாத்தியமில்லை. அதனால் எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு கடைசியில் எரிபொருளை நிரப்பி உறைய வைப்போம். எரிபொருள் நிரப்பும்போது திடீர்னு கடைசியாக பண்ணும்போது ஒரு சிவப்பு புகை மாதிரி வந்துச்சு. புகை மாதிரி அந்த எரிபொருள் நிரப்புறதுலேருந்து வந்துச்சு. பார்த்தா ஏதோ ஒரு லீக்கேஜ் ஆகிருக்கு, ஏதோ கசிவு, எரிபொருள் கசிவாயிருக்கு. மறுநாள் காலையில் 6:22 செயற்கைக்கோள் வந்து ஏவணும். ஆனால் வந்து இப்போ லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு. முன்னாடி நாள் நைட்டே இவங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க, கசிவு வந்துக்கிட்டு இருக்கு. 10:00 இந்த கசிவு போயிட்டுருக்கு, சிக்கல் வந்துகிட்ருக்கு. இது எப்படியாவது சரி பண்ணிட்டு எல்லோரும் போராடுறோம். இரவு வந்து ஒரு வழியாக 2:00 பிரச்சனை வந்து சரி செஞ்சோம். 2:00 எல்லாம் சரி செஞ்சு கசிவெல்லாம் நிறுத்தியாச்சு, எல்லாம் சரி பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தா சரி இப்போ ஏவலாம், 6:20 ஏவிடலான்னு பார்த்தா ஸ்ரீஹரிகோட்டாவில் பலத்த இடி மின்னலாம். காலையில் 4:00 வெளுத்து வாங்குதான் விட்டு மழை அடித்து பிக்சர் எடுத்துகிட்டு இருக்குது. 4:00 வந்து ஃபைனல் கவுண்டவுன் வந்து ஆரம்பிக்கணும். ஃபைனல் கவுண்டவுன்னு சொல்லுவாங்க, 4:00 அது ஆரம்பிக்கணும். ஆனால் 4 மணிக்கு அவ்வளோ மழை பெய்யுது, அது சாத்தியமே இல்லை அப்படின்ட்டு வந்து ரொம்ப நாங்கள்லாம்
0: மனசு
1: உடஞ்சிட்டோம்,
0: தளர்ந்து போயிட்டோம்.
1: சரி பொறுமையாக இருங்க, 4 மணி வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்ட்டு காத்திருந்தோம். கிட்டத்தட்ட அந்த 4 மணி வரும்போதே வந்து அந்த மேகங்கள்லாம் களைய ஆரம்பிச்சிடுச்சு, எங்களுக்கு வந்து ஒரு வானம் வந்து தெளிவாயிடுச்சு, வானிலை தெளிவாயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து தலைகீழ் மாற்றம், ஒரு 1.5 மணி நேரத்தில் அப்படி இருந்த ஒரு வானிலை இப்படி ஆயிடுச்சு. 6:22 துல்லியமாக தரையிலிருந்து மேலிருந்தது சந்திரன். அதுக்கப்புறமும் வந்து அடுக்கடுக்கான சில பிரச்சனைகள்லாம் வந்தது, அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் அவர் சொல்லலை. என்ன எல்லாம்
0: மேலெழுந்ததுக்கு அப்புறமும்
1: பிரச்சனைகள், அந்த தொழில்நுட்ப பிரச்சனைகள் அது இதெல்லாம் வந்தது. ஆனால் நம்ம ஆட்கள் எல்லாமே சலிக்காமல் போராடி அதை வென்றெடுத்தாங்க. ஒவ்வொரு பிரச்சனை வந்த போதும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நமக்குள்ள நம்பிக்கை விதைத்து கொண்டே தான் இருந்தது. அந்த நம்பிக்கை தான் அந்த சந்திராயனை வந்து வெற்றிகரமாக எங்களால் செய்ய வச்சது. பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து கிடைத்த நான் இந்த அதாவது எதுவும் கடந்து போகும்னு வந்து அவர் சொல்கிறார். பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் கடைசியாக ஒன்று சொல்கிறாரு, இந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை அடுத்தடுத்து எங்களுக்கு கிடைத்த பாராட்டு புகழ் மாலை மரியாதை எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிட்டேன், இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறார்.
0: உண்மைதான்,
1: அவர் அந்த அந்த சந்திராயன் திட்டத்தை வந்து எப்படி ஒரு ரோலர் நம்ம ஏற்கனவே அந்த
0: இதில் பார்த்தோம், ஒரு உணர்வு வந்து ஒரே நாளில் மேலே ஓங்கி ஒரு துருவத்துக்கு போகும் மகிழ்ச்சியில், அதே நாள்லயே வந்து இன்னொரு துருவம் துக்கம் அல்லது பயம் அது மாதிரி போறது, அதுவும் இவருக்கு அதே மாதிரி நடக்குது.
1: ஆமா, அதையும் வந்து அவர் ரொம்ப அவர் வாழ்க்கையில மறக்க முடியாத தினம் அப்படின்னு சொல்றாரு. அவர் கத்துக்கிட்ட விஷயங்களும் அதுதான் அப்படின்ட்டு வந்து
0: இதுவும் கடந்து போகும்
1: அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அது 6வது தினமாக சொல்றாரு. கடைசியாக அவரை செதுக்கிய 7வது தினம், அதுல கடைசி தினமாக அவர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து கோதவாடி என்கிற ஒரு குக்கிராமத்துல இருந்து வந்த எனக்கே நிலவு அப்படிங்கிறது சாத்தியம்னா, இப்போதே இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளுடன் இருக்கும் இளைய தலைமுறைக்கு எவ்வளவோ விஷயங்கள் சாத்தியம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். எல்லா மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் இதை வந்து சொல்லணும்னு நினச்சேன். அதனால் வந்து நான் நிறைய பல்கலைக்கழகங்களுக்கும் சரி நிறைய இடங்களில் போய் அந்த சொற்பொழி அந்த பேசுவாங்கள்ல அது பண்ணுவேன். நான் முதல்ல ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போய் அதான் சந்திராயன் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் முதலாக ஒரு பல்கலைக்கழகத்துக்கு பேசுறதுக்காக போறேன். அப்போ வந்து இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் சொல்லுவாங்க, ஸ்லைடு போட்டு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் தயார் பண்ணி ரொம்ப நேரம் நேரம் செலவு பண்ணி அந்த மாதிரி ஒரு பவர் பாயிண்ட் தயார் பண்ணி அந்த மாணவர்களுக்கு அந்த எல்இடி திரையில போட்டு நான் விளக்கிட்டு இருந்தேன் ஓடனா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே

0: ரொம்ப ஒரு அபாரமான வரவேற்பு அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிறாங்க. கை தட்டி கை குலுக்கி எழுந்து வந்து ஓடி கட்டி தழுவி என்னை தங்களில் ஒருவனாக வந்து ஏற்றுக்கொண்டாங்க. எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் வந்து விட ஒரு உணர்வுக்கும் உயிருமான வார்த்தைகளுக்கு தான் வந்து பவர்ஃபுல் அப்படின்னு எனக்கு அன்னைக்கு புரிஞ்சுது. இதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா முன்னாடி நான் போய் பல்கலைக்கழகங்கள்லாம் மாணவர்கள்லாம் பேசினது கிடையாது. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு இது பண்ணால் மாணவர்களுக்கு எளிதாக புரியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் இல்லை, அந்த உணர்வும் உயிருமாக கொடுக்கக்கூடிய வார்த்தைகளில் தான் வந்து அந்த சக்தி, அந்த உணர்வு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டது. தினம் வந்து பேசும் வார்த்தைகள்லையும் உயிரையும் உணர்வையும் செலுத்த வேண்டும்னு அன்றைக்கி தான் நான் கற்றுக்கிட்டேன். அன்றைக்கி அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இளைஞர்கள்கிட்ட மாணவர்கள்கிட்ட எப்படி பேசினாலும் வந்து நம்ம நேரடியாக பேசணும். ரொம்ப இந்த மாதிரி
1: தகவலை வெறுமனை சொல்றதுல இல்ல, அது அந்த சொல்ற விதத்துல உயிர் இருக்கணும், அந்த சொற்கள்ல ஒரு
0: உணர்வு இருக்கணும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்ட தினம் அப்படின்ட்டு வந்து அவருடைய 7வது தினத்தை வந்து அவர் சொல்றாரு.
1: அந்த மாணவர்கள்ட்ட இருந்து எதிர்வினை வரல,
0: பின்னூட்டல்
1: வரலன்னு உடனே அவர் வந்து தன்னுடைய முறையை மாத்திக்கிறாரு. மாத்தின உடனே அதற்கான எதிர்வினை வந்தோன்னா அவருக்கு சரியான பாதையில தான் நம்ம போறோம் தெரியுது. உடனே அவர் தன்னோட தவறை திருத்தி ஒரே நாள்ல அடுத்த பல்கலைக்கழகத்துல கல்லூரியில பேசும்போது அது அவரு தன்னுடைய வழிமுறைகள் அவரே மாற்றி.
0: அப்துல் கலாமும் இதே தான் பண்ணுவார். அப்துல் கலாம் எங்கள் பள்ளிக்கு ஒரு வாட்டி வந்திருந்தார், நான் 10வகுப்பு படிக்கும் போது வந்திருந்தார். ஆமாம், அவர் ஜனாதிபதி ஆவதற்கு முன்னாடி வந்தார், 2004வருடம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள் அன்றைக்கி பள்ளி 4:30க்குலாம் விட்டுருவாங்க, எல்லாம் கிளம்புறோம். ஆனால் வந்து எங்களெல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்துல் கலாம் வராரு, நீங்கள்லாம் இருக்கணும் யார் யார் அப்துல் கலாம் ஐயாவை பார்க்கணும்னா இருங்க, எல்லாம் மீதெல்லாம் போ கிளம்புங்கிட்டாங்க. நாங்களாம் இருந்தோம், எல்லாம் பெரும்பாலும் எல்லாருமே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5:30 தான் வந்தார் அவர். அவர் அப்போ டெல்லிக்கு கிளம்புறாரு ஜனாதிபதியாக பொறுப்பேற்பதற்காக. அடுத்த நாள் அவருக்கு போறாரு, விமான நிலையத்துக்கு கிளம்பிட்டு இருக்காரு. போற வழியில வந்து அவர் அப்ப ராமேஸ்வரத்துல இருந்து வராரு. எங்க பள்ளி வந்து தாம்பரம் சென்னையில். அப்ப வந்து விமான நிலையத்துக்கு போறதுக்காக சென்னை வராரு. அப்ப வந்து நாங்கள் எங்கள் சென்னையில் எங்கள் பள்ளி இருந்தனால வந்து பார்த்துட்டு போனோம். 2-3 பள்ளிகளுக்கு வந்தார், அப்போ எங்கள் பள்ளிக்கு வந்தார். அவரும் அப்படி தான் பேசினார். ரொம்ப ஒரு எங்களை கேள்வி கேட்பார், எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு உண்மையிலே இப்போ ரொம்ப ஒரு
1: சாதாரணமாக
0: பேசுவார். அவரே ஒரு குழந்தை மாதிரி தான் பேசுவார்.
1: ரொம்ப சாதாரணமா
0: இவரெல்லாம் எப்படி ஒரு அணுசக்தி அணு இதை தயார் இது கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும்.
1: அவருடைய அந்த அக்னி சிறகுகள் அல்லது அந்த இன்னொரு அந்த அக்னி சிறகுகள் இந்தியா 2020 அதுலலாம் அவருடைய மொழி நடை பாத்தீங்கன்னா அதுல தெரியும் அப்துல் கலாம் யாரு. நம்ம கிட்ட பேச அவரை இது பண்ணுவோம். அதுல வந்து அவருடைய விஷன் அதுலயும் குறிப்பா மொழி மாற்றம் செய்ததை படிச்சு பாக்கணும். அவர் வந்து எழுதுனது ஒரு மொழியில மொழி மாற்றம் செய்தமா அவன் திறமையை பூரா அதுல
0: காமிச்சிருப்பான்.
1: அது நம்ம படிக்கும்போது எனக்கு தெளிவது இது அப்துல் கலாமோட லாங்குவேஜ் கிடையாது, ஐயாவுடைய லாங்குவேஜ் வேற. அதுல வந்து அவர் அப்படி ஆளுமை தெரியும். எங்களுக்கு வந்து ஒரு முறை கல்லூரியில வந்தப்ப நான் சந்திச்சிருக்கேன். அப்ப வந்து அவர் ஜனாதிபதி
0: ஜனாதிபதி ஆயிட்டாரு
1: அவருடைய எண்டு நினைக்கிறேன் டுவோர்ட்ஸ் தி கடைசி ஆண்டு. அப்ப வந்து எங்க கல்லூரி பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருக்கிறேன் நான். பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்து அவரை போய் சந்திச்சு, அப்ப முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அவருக்கு வந்து பாரதி தமிழ் செம்மல்னு ஒரு விருது அப்துல் கலாம் ஐயா கொடுக்கிறாரு. அப்ப மாணவர்கள்ட்ட இதேதான், பாதி பேர் அங்க பேர் கொடுக்கணும், எவனா அங்க பேர் கொடுக்க மாட்டேங்கிறா, எல்லாம் அப்துல் கலாம் ஐயாவை பாக்கணும்னா பண்றான். அப்புறம் ஆனா அங்க ஆனா கட்சி கூட்டமே ஃபுல்லா இருக்கு, நாங்க எங்க இருந்து உள்ள போறோம், ரெண்டு பக்கம் பிரிச்சு போட்டிருக்காங்க. பேக் கேட்ல வந்து அப்துல் கலாம் சாருக்கு என்ட்ரி, ஹெலிபேட் அமைச்சு அவர் பேங்க் அங்க வந்து செகண்ட் கேட்டுமோ யூனிவர்சிட்டியில பேங்குக்கு பக்கத்துல ஹெலிபேட் அமைச்சு அவர்
0: நேரம்
1: அங்க வர்றாரு. 4:30 வந்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ராக் ஸ்டாருக்கு குடுக்கற மாதிரி வெல்கம் நான் வேற யாருக்குமே
0: பார்த்தது.
1: பசங்க கத்துறோம், நாங்கள் தொண்டர்ல கிளியர் அளவு கத்துறோம். அப்ப அவர் வந்து இறங்கி மேடையில பேசுறோம். இதே மாதிரிதான் கேள்விதான், அவர் இது எதுவுமே இது பண்ண மாட்டாரு, முன்ன இதெல்லாம் அறிவிப்புலன்னு ஒரு பாட்டுக்கு சகஜமா பேசுவாரு. சோ ஒரு சில எனக்கு அவர் சொன்ன சொற்கள் எனக்கு அப்படியே ஞாபகத்துல இருக்கு. மாலை ஆயிருச்சு அவர் வந்து பேசும்போது பேசினது. அப்ப ஆனா அங்க நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் இங்க வந்தார். அங்க போய் கலைஞருக்கு வந்து முதல்ல பாரதி தமிழ் செம்மல்ங்கிற விருது கொடுக்கறாரு. அது கிட்டத்தட்ட அப்படியே கட்சி மேடை மாதிரியே இருந்துச்சு. ஆமா, அந்த மாதிரி ஆயிருச்சு. அப்புறம் அங்க இருந்து இங்க வந்தது வந்து முழுக்க முழுக்க மாணவர்களை சந்திக்கிறதுக்கு தான். அதனால அங்கேயும் அவரும் இதே போலதான் பேசுறது. இந்த விஞ்ஞானிகள் நம்ம சொல்றோம், அவங்களுடைய மொழி ஆளுமை அவருடைய ஆளுமை எல்லாமே வெளிப்படுவது அவங்க துறையில தான். வெளியில வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப எளிமையா மனிதர்கள்ட்ட வந்து சகஜமா தான் பேசுவாங்க.
0: அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கும் காரணம்
1: முக்கியமா இருக்கு.
0: அந்த மாதிரி ஒரு சகஜமாக இருக்கிறது தான் வந்து அவங்களுடைய இந்த உயர்ந்த நிலைக்கு அவங்க போறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம்.
1: ரொம்ப சரியா. இப்ப வந்து நம்ம இன்னொரு ஒரு பாடலை கேட்டுட்டு மேலும் நிகழ்ச்சியை
0: கண்டிப்பா

0: நல்ல ஒரு இனிமையான பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு முன்னாடி நம்ம வந்து திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுடைய வாழ்க்கையை செதுக்கி 7 நாட்கள் பார்த்தோம். அதுலேயும் குறிப்பாக பல சம்பவங்கள் வந்து அவருடைய துறையவே அதுக்கப்புறம் மாற்றி அமைச்சிருக்கும். அதோட யுக்தி ஆகலாம் அல்லது அனுப்பும் முறை அதுவெல்லாம் அவருக்கு தோணுனது வந்து அதுக்கப்புறம் அந்த துறையே அதை தான் பின்பற்றி இருக்குங்கிறத பார்த்தோம். பல தருணங்களில் அவர் கற்றுக்கிட்ட பாடம் அது எல்லாத்தையுமே அவர் வந்து பகிர்ந்திருந்தார். அதையும் இந்த நேயர்களுக்கு நம்ம நேயர்களுக்கும் அதை வந்து நம்ம உரையாடல் மூலமாக கொடுத்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. இதே தொடரில் மீண்டும் இன்னொரு அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு ஒரு பிரபலத்தோடைய அவருடைய வாழ்க்கையை செதுக்கிய 7 நாட்கள் நம்ம கேட்போம்.
1: சரி சங்கர்,
0: இந்த நிகழ்ச்சியை இத்தனை நேரம் செவிமடுத்த நேயர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு ஒரு எண்ணிமை குறுகிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இரவு வணக்கங்கள் கூறி நன்றியோடு விடைபெறுவது
1: பாரதிதாசன்
0: மற்றும் உங்கள் சங்கர் ஜெயபாண்டியன்.